0: നേത്രദാനം എന്നാൽ എന്താണ്? നമ്മൾ എന്തിന് നേത്രദാനം ചെയ്യുന്നു? മരണശേഷം മാത്രം ഒരാൾക്ക് ചെയ്യാൻ കഴിയുന്ന ഒരു സൽപ്രവൃത്തിയാണ് നേത്രദാനം. ഒരു വ്യക്തി നേത്രദാനം ചെയ്യുന്നതിലൂടെ ഒന്നിലധികം പേർക്ക് കാഴ്ചയുടെ വിസ്മയ ലോകത്തിലേക്ക് വരാൻ സഹായിക്കുന്നു. നിങ്ങളുടെ കണ്ണുകൾ ദാനം ചെയ്യാമെന്ന് പ്രതിജ്ഞ ചെയ്യുക. നേത്രദാനം മഹാദാനം. ഇരുളിൽ കഴിയുന്നവർക്ക് വെളിച്ചമേകുക. നിങ്ങളുടെ സ്നേഹിതരെയും ബന്ധുമിത്രാദികളെയും നേത്രദാനം ചെയ്യുവാനായി പ്രോത്സാഹിപ്പിക്കുക. നേത്രദാനം ചെയ്യുന്നതിനായി ബന്ധപ്പെടൂ അഹല്യ ഐ ബാങ്ക്, അഹല്യ ഫൗണ്ടേഷൻ ഐ ഹോസ്പിറ്റൽ, പാലക്കാട്. ഫോൺ 9188954112, 04923225000.
1: സ്വപ്നതുല്യമായ ഒരു വീട് എല്ലാവരുടെയും ആഗ്രഹമാണ്. നിങ്ങളുടെ സങ്കല്പങ്ങളിലെ ഭവനത്തിന് രാജകീയ പ്രൗഢി നൽകുവാൻ ദൃശ്യ മാർബിൾസ് എന്നും നിങ്ങൾക്കൊപ്പം. അന്താരാഷ്ട്ര ബ്രാൻഡുകളുടെ പ്രീമിയം കളക്ഷനുകൾ മുതൽ ഓരോ സാധാരണക്കാരന്റെയും ബഡ്ജറ്റിനിണങ്ങുന്ന ആകർഷകമായ ടൈലുകൾ വരെ ഒരുക്കിയിരിക്കുന്നു. 40,000 ചതുരശ്ര അടിയിൽ കേരളത്തിലെ ഏറ്റവും വലിയ ഷോറൂമായ ദൃശ്യയിൽ 10,000 ചതുരശ്ര അടിയിൽ വിസ്മയമൊരുക്കുന്ന സാനിറ്ററി ഉൽപ്പന്നങ്ങളുടെ അതിവിശാലമായ ശേഖരവും ഒരുക്കിയിരിക്കുന്നു. ഗുണമേന്മയിൽ വിട്ടുവീഴ്ചയില്ലാത്ത പാരമ്പര്യം, വിശ്വസ്തത. നിങ്ങളുടെ വീടിന് ദൃശ്യ ഭംഗിയേകാൻ ദൃശ്യ മാർബിൾസ്, അച്ചുമൂർത്തിമംഗലം, വടക്കഞ്ചേരി, ഗവൺമെന്റ് കോളേജിന് സമീപം, ചിറ്റൂർ.
2: സ്വയംവര സിൽക്സിൽ നിന്നും ഷോപ്പ് ചെയ്യുന്ന തെരഞ്ഞെടുക്കപ്പെടുന്ന 30 കപ്പിൾസിന് നേടാം ഒരു ഇന്റർനാഷണൽ ട്രിപ്പ്. അപ്പൊ ഈ ഓണം ഇന്റർനാഷണൽ.
1: ജീവിതത്തിന്റെ ഓരോ നിമിഷത്തിലും തങ്കലക്ഷ്മി ചിറ്റ് ഫണ്ട്സ് പ്രൈവറ്റ് ലിമിറ്റഡ് സിൻസ്
3: 1962.
1: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
4: വണക്കം മക്കളെ, ഒരു சின்ன கேள்விக்கு கேட்டுமா? இன்னைக்கு நம்ம ஸ்பாட்டிஃபை, யூடியூப், எஃப்எம் ரேடியோ பிளேலிஸ்ட்னு எவ்வளோ சாங்ஸ் வேணும்னாலும் ஒரு கிளிக்கில் கேட்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் இதெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ மக்கள் எப்படி சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணாங்க, எப்படி காதலை சொல்கிறாங்க, எப்படி கடவுளை கும்பிட்டாங்க, எப்படி சோகத்தை வெளிப்படுத்தினாங்க, ஒரே பதில் தான், அதுதான் பாட்டு. தமிழ் மண்ணோட வாழ்க்கையில பாட்டுனா என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்ல, அது வாழ்க்கையே. வயல்ல வேலை செய்யும் போது பாட்டு, மழை பெய்யும் போது பாட்டு, கல்யாணத்துக்கு பாட்டு, கோவில் திருவிழாக்கு பாட்டு, குழந்தைய தூங்க வைக்கும் பாட்டு, ஒருத்தரே இழந்த சோகத்தையும் பாட்டு மூலமா தான் வெளிப்படுத்தினாங்க. சோ அதனாலதான் நம்ம தமிழ் நாட்டுப்புற இசைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இந்த பாட்டுகள் எல்லாம் மண்ணில் இருந்து பிறந்தது. புக்ல எழுதப்படல, ஸ்டுடியோல கம்போஸ் பண்ணப்படல, மக்களோட அனுபவத்துல இருந்து வந்தது. இன்னைக்கு நம்ம கேக்குற நிறைய சினிமா பாட்டுகளுக்கும் இந்த ஃபோக் மியூசிக் தான் இன்ஸ்பிரேஷன். மியூசிக் டைரக்டர்ஸ் அதை புது சவுண்டோட நமக்கு கொடுத்தாலும் அதோட மண் வாசனை இன்னும் மாறல. அப்போ இன்னைக்கு நாம ஒரு அழகான இசை பயணம் போக போறோம். தெம்மாங்கு, கும்மி பாட்டு, காவடி சிந்து, இப்படி தமிழ்நாடோட முக்கியமான நாட்டுப்புற இசை வடிவங்களை பத்தி பேசலாம். ஒவ்வொரு இசையும் ஒரு கதை சொல்லும், ஒவ்வொரு இசையும் ஒரு உணர்வை கொடுக்கும், ஒவ்வொரு இசையும் நம்ம வேர்களை நினைவுபடுத்தும். அப்போ இந்த மண் வாசனை நிறைந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். கிராமத்து சந்தோஷமும் ஃபோக் எனர்ஜியும் சேர்ந்த ஒரு செம்ம பாடல் ஆசா மச்சா ஃப்ரம் சார்லி சாப்ளின் 2. இது நம்ம நேரம் ஆன் அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. எங்கேயும் போயிடாதீங்க, ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇപ്പൊ നമ്മ പേസ പോര മുതൽ ഫോക്ക് മ്യൂസിക് സ്റ്റൈൽ തെമ്മാങ്ക്. தெம்மாங்குன்னு சொன்னா உடனே உங்க மனசுக்குள்ள என்ன வருது? பச்சை வயல், தென்றல் காற்று, மாட்டு வண்டி, கிராமத்து சந்தை, இப்படி ஒரு அமைதியான வில்லேஜ் அட்மாஸ்பியர் தானே? அதுதான் தெம்மாங்கோட அழகு. தெம்மாங்கு பாட்டுகள் ரொம்ப சிம்பிள், பெரிய வார்த்தைகள் இருக்காது, ஆனா அத கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு சுகம் வரும். காதல் இருக்கும், காதலோட பிரிவு இருக்கும், இயற்கை இருக்கும், விவசாயம் இருக்கும், கிராமத்து மக்களோட சிரிப்பும் சோகமும் இருக்கும். பழைய காலத்துல வேலையை முடிச்சிட்டு ஈவினிங் எல்லாரும் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டுல அவங்க வாழ்க்கை இருக்கும். அதனால தான் தெம்மாங்குன்னா கிராமத்து மக்களோட டைரின்னு கூட சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லட்டுமா? தமிழ் சினிமாவில தெம்மாங்கு ஸ்டைல ரொம்ப அழகா பாப்புலர் பண்ணினவங்க தான் மியூசிக் மாஸ்டரோ இளையராஜா. அவரோட பல பாட்டுகள்ல இந்த ஃபோக் ஃபிளேவர் நம்மளுக்கு கேட்க முடியும். அதனாலதான் அவரோட வில்லேஜ் சாங்ஸ் இன்னைக்கும் எவர் கிரீனா இருக்கு. தெம்மாங்கு நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சந்தோஷம் பெரிய விஷயத்துல இல்ல, சின்ன சின்ன வாழ்க்கை நிமிஷங்கள்ல தான் இருக்குன்னு. சோ அப்ப இந்த தெம்மாங்கு இசையின் மண் வாசனை இன்னும் அழகா உணர இதோ ஒரு அருமையான பாடல், தெம்மாங்கு சீமையிலே. On Ahalya FM, this is RG Hira with you. இது நம்ம நேரம்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഒരു പാട്ട് പാടുന്ന ഉടനെ കൈ തട്ട തോണുവാ, അതുവും രണ്ട് മൂന്ന് പേരില്ല, ഒരു ഊർ മൊത്തം ചേർന്ന് കൈ തട്ടി ആടിനാ എപ്പടി ഇരിക്കും, അതുതാണ് കുമ്മി. തമിഴ്നാടോട പഴമയാണ് ഫോക്ക് ഡാൻസ് ഫോംസ്ல ஒண்ணுதான் கும்மி. ஆனா கும்மினா டான்ஸ் மட்டும் இல்ல, அதுக்கு உயிர் கொடுக்கிறது கும்மி பாட்டு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு தெரியுமா? கும்மின்னு சொன்னா நமக்கு கை தட்டுற சத்தம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி எல்லா இடத்திலும் இசை கருவிகள் இருக்கல, அப்போ மக்களோட கைத்தட்டல் தான் ரித்தம். அதை வச்சுதான் பாட்டும் ஆட்டமும் ஆரம்பிச்சாங்க. இந்த கும்மி பாட்டுகள் அதிகமா பெண்கள் தான் பாடுவாங்க. கோவில், திருவிழா, நவராத்திரி, பொங்கல், கல்யாணம், இப்படி எந்த சந்தோஷ விஷயமா இருந்தாலும் எல்லாரும் ஒரு வட்டமா நின்று கைத்தட்டி பாடி ஆடுறதுதான் ஒரு ஒரு அழகான காட்சி. அது கும்மி நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு பெரிய மெசேஜ் என்னன்னா, சந்தோஷம்னா தனியா செலிப்ரேட் பண்ணக்கூடாது, சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாதான் அதோட அழகு. இன்னைக்கும் பல கிராமங்கள்ல இந்த பாரம்பரியம் தொடர்ந்து வருது. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ்ல கூட கும்மிக்கு ஒரு தனி இடம் இருக்கு. சினிமாவும் இந்த ஃபோக் ஸ்டைல ரொம்ப அழகா எம்ப்ரேஸ் பண்ணிருக்கு. ஸோ அதுல ஒரு எவர்கிரீன் எக்ஸாம்பிள் தான் இப்ப வரப்போற பாடல், கும்மியடி பெண்ணை கும்மியடி, ஒரு கல்யாண சாங் செல்லமை படத்திலிருந்து. We are going to listen on Ahalya FM. இது நம்ம நேரம் and this is RJ Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ FM. தமிழ் மியூசிக் பத்தி பேசும்போது பக்திய மறந்துடலாமா? கண்டிப்பா முடியாது. அதனாலதான் இப்போ நம்ம பேச போறது காவடி சிந்த பத்தி. முருகன் பக்தர்கள் காவடி எடுத்துட்டு மலை ஏறும் போது அவங்களோட மனசுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கிற பாடல் தான் காவடி சிந்து. ஆனா இந்த பாட்டுகள் டிவோஷனல் மட்டும் இல்ல, ரொம்ப அழகான தமிழ் வார்த்தைகள், ஈஸியான டியூன், கேட்ட உடனே நம்மளும் ஹம் பண்ண தோன்ற மெலடி, அதுதான் காவடி சிந்தோட சிறப்பு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த காவடி சிந்த ஸ்டைல உலகம் முழுவதும் ரீச் பண்ண முக்கிய காரணம் தமிழ் சினிமா தான். கிளாசிக் மியூசிக் கான்சர்ட்லயும் காவடி சிந்துக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் கூட இந்த பாட்டுகளை விரும்பி பாடுவாங்க. பக்தினா பயம் இல்ல, அந்த அன்பை இசை மூலமா வெளிப்படுத்தின ஒரு அழகான ஃபோக் ட்ரெடிஷன் தான் காவடி சிந்து. அது ரொம்ப அழகா சினிமா மூலமா நம்மளுக்கு ஞாபகப்படுத்தின ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இப்போ வரப்போகுது, நான் ஒரு சிந்து காவடி சிந்து. எஸ் இந்த பாடல். எஸ் ஸ்டே டியூன், திஸ் இஸ் அஹல்யா FM அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. இன்னைக்கு யூடியூப் இருக்கு, போட்காஸ்ட் இருக்கு, ஆடியோ புக்ஸ் இருக்கு, ஸ்டோரி டெல்லிங்க்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஆனா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்களுக்கு கதை சொன்னது யாரு? வில்லப்பாட்டு கலைஞர்கள். வில்லப்பாட்டுன்னா ஒரு பாட்டு மட்டும் இல்ல, அது ஒரு லைஃப் பெர்ஃபார்மன்ஸ். வில்ல அதாவது போ, அந்த வில்லையே ஒரு இசை கருவியை மாத்திட்டு பாடல், கேள்விக்கு பதில், சிரிப்பு, வரலாறு, கருத்துகள் எல்லாத்தையும் சேர்த்து மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லுவாங்க. அதனாலதான் வில்ல பாட்டுனா என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்ல, எஜுகேஷனும் சேர்ந்த ஒரு கலை. ஒரு காலத்துல ராமாயணம், மகாபாரதம், ஊர் வரலாறு, தெய்வங்களோட கதை, இதெல்லாம் மக்களுக்கு ரீச் ஆன வழி வில்ல பாட்டு தான். இந்த கலைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போன பெரிய கலைஞர்கள்ல சுப்பு அறுமுகம் அவர்களோட பெயர் ரொம்ப முக்கியம். சோ சினிமாலையும் ஸ்டோரி டெல்லிங்லயும் இந்த ஸ்டைல் சாங்ஸ் வந்திருக்கு. அதே சோ இப்போ ஒரு ஃபாக் ஃபிளேவர் நிறைந்த பாடல் தான் நாம கேட்க போறோம். இது நம்ம நேரம் ஆன் அகல்ய எஃப்எம். சேது படத்திலிருந்து கானா கருங்குயிலே சாங் தான் நாம இப்ப கேட்க போறோம். இது அகல்ய எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.
1: கானா கருங்குயில கச்சேரிக்கு வரியா வரியா
2: வரியா வரியா
3: வரியா வரியா
4: வரனே வரனே
2: அட ஒண்ணு இல்லடா மடையா.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക് മക്കളെ. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஃபோக் மியூசிக்கோ ஒரு உணர்வை சொல்லுது. இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப ஆழமான ஒரு உணர்வு, ஒப்பரி. ஒப்பரினா சோக பாட்டுன்னு எல்லாரும் தெரிஞ்சிருப்போம், ஆனா அது அவ்வளோ சிம்பிள் இல்ல. ஒரு காலத்துல ஒருத்தரை இழந்த பிறகு அவரோட நல்லதை நினைச்சு அவரோட வாழ்க்கைய பாடல் மூலமா சொல்லி அழுகிறது தான் ஒப்பரி. இது எழுதி வச்ச லிரிக்ஸ் இல்ல, அந்த நேரத்துல மனசுல இருந்து வர வார்த்தைகள் தான். அதனாலதான் ரெண்டு ஒப்பரியும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு கதை. இந்த கலை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை புரிய வைக்குது. தமிழ் பண்பாடுல சந்தோஷத்துக்கு மட்டும் இசை இல்ல, சோகத்துக்கும் இசை இருக்கு. இன்னைக்கு இந்த பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்தாலும் சில கிராமங்கள்ல இன்னும் இந்த வழக்கம் தொடர்ந்து வருது. அதே உணர்வை அழகு கொண்டு வர ஒரு இமோஷனல் ஃபாக் பாடல் இப்ப கேட்கலாம். ஃபாக் சாங்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு ஞாபகார்த்தமா பாடுற ஒரு பாட்டு ஆர் ஆர் இராரோ. ராம் படத்துல இருக்கிற ஆர் ஆர் இராரோ சாங் தான் இப்ப நாம கேட்க போறோம். இது அகல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி.

0: பணியில் வச்சிருக்க
1: இந்த பணியில் நூறு படம் இருக்குதான்
0: செய்வேன். அப்படி பாரு
1: பணியில எங்க பார்த்தாலும் சரி தீய வச்சு கொடுத்துருவேன்.
0: செஞ்சு பாருல அப்ப
1: நான் பணியில எந்த ஒரு நூறு படம் ரோஹி
2: அண்ணே அந்த பய கிட்டாங்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும்னே.
3: ஏன்
2: அவன் நம்ம பையலண்ணே அதான் கொஞ்சம் பயமா இருக்கு.
3: கிட்டான் அவன் கபடியை பார்த்துதான் அவனை என் கூட சேர்த்துக்கிட்டான். அவன் கண்ணில் கபடி தவிர வேற எதுவும்

படத்துல இருக்கிற கொம்பல பூவை சுத்திங்கிற ஃபாக் சாங். ஸோ கேட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு சூப்பரான இந்த ஈவினிங்ல இருந்து பபாய் சொல்றது அர்ஜி ஹீரா ஃப்ரம் அஹல்யா எஃப்எம். அண்ட் இது நம்ம நேரம். பபாய், டேக் கேர் அண்ட் லவ் யூ.